0: உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
1: இத்தவண ஜாய் வாலி தீபாவளி. ஈ தீபாவளியில் ஜாய் ஆலோகாசனொப்பம் கூடுதல் சந்தோஷம் நேடாம்.
2: எல்லா ஆபரணங்களுடையும் பணிக்கூலியில் ஃபிளாட் 50% ஆஃப்.
1: ஸ்வர்ணம் விற்கும்போல் 15 மினிட்டினுள்ளில் பணம் நேடாம்.
2: கூடாது மூல்யத்தில் யாதொரு குறவும் வருத்தாது. பழைய ஸ்வர்ண ஆபரணங்கள் மாற்றி வாங்காம்.
1: ஏவர்க்கும் தீபாவளி ஆசம்சகள்.
3: ஜாய் ஆலோகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஆழ்வார்பேட்டு கிரிக்கெட் கிளப்போட ஹிஸ்டரியில கிரிக்கெட்டருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னு காட்டுற ஒரு செம்ம ஃபன்னி ஸ்டோரி இருக்கு. இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஒரு பிளேயருக்கு லீக் மேட்ச் இருந்த சேம் டே தான் கல்யாணம். இப்ப நாம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல இன்னைக்கு கல்யாணம், மேட்சை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாம. அந்த காலத்துல ஆழ்வார்பேட் கிரிக்கெட் கிளப்ல கிரிக்கெட்டுக்கு வேற லெவல் இம்பார்ட்டன்ஸ். கிளப் சைட்ல சொல்லப்பட்ட அட்வைஸ் என்னன்னு தெரியுமா? நோ எக்ஸ்கியூசஸ், கல்யாணம் சீக்கிரம் தானே, மங்கள் சூத்திரம் கட்டி முடிச்சுட்டு மேட்சுக்கு வந்துருன்னு சொன்னாங்க. இமேஜின் பண்ணுங்க, காலையில கல்யாணம், தாலி கட்டு, போட்டோ எடுத்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கிரிக்கெட் கிரவுண்டுக்கு ரெடியா இருப்பாரு. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னி ஸ்டோரி அல்ல. ஆழ்வார்பேட் கிரிக்கெட் கிளப் 1940s ஓபன் ஸ்பேசஸ்ல கிரிக்கெட் ஆடின குரூப்ல இருந்து டெவலப் ஆகி அங்கிருந்து 1949 சிட்டி லீக்ல என்டர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணாலும் அடுத்த 10 மேட்சஸ் கண்டினியூஸா வின் பண்ணாங்கன்னு ஓல்ட் அக்கவுண்ட் சொல்லுது. ஸோ அந்த கிளப்ல கிரிக்கெட் ஒரு கேஷுவல் வீக்கெண்ட் ஆக்டிவிட்டியில, கிரிக்கெட் இஸ் ரிலீஜியன்னு டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு பேஷன். அதனால தான் ஒரு பக்கம் கல்யாணம், இன்னொரு பக்கம் லீக் மேட்ச் டிசிஷன், தாலி கட்டுங்க அப்புறம் பேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு வாங்க. ஆழ்வார்பேட்டோட இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரியில ஸ்கோர் கார்ட்ஸ் மட்டும் இல்ல, இப்படி கொஞ்சம் கிரேசியான ஸ்டோரிஸும் இருக்குன்னு சொல்ல வர. இது அகலி எஃப்எம் 90.4. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜி ஹீரா. இது நம்ம நேரம் அண்ட் இது அடுத்த பாட்டுக்கான டைம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ഇപ്പൊ നമ്മ ക്രിക്കറ്റിലിരുന്ന് ചെസ്സുക്ക് വരുവോമാ. ഇത് അഹലി എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഈസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. ഇത് നമ്മ നേരം. கொஞ்சம் சைலண்டா இருக்கிற ரூமுக்குள்ள போவோம். கஸ்தூரி ரங்கா ரோட், ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர், 1972. இந்தியாவில் செஸ் ஆல்ரெடி இருந்தது, ஆனால் சென்னையில் செஸ்ஸை மாஸ் லெவலில் க்ரோ பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் வந்தது டால் செஸ் கிளப். ஆழ்வார்பேட் சீரீஸ் நாம கண்டினியூ பண்றோம். ஆழ்வார்பேட்டில் இருந்த டால் செஸ் கிளப்பை பத்தி பேசுறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர் மேனுவல் ஆரன் சோவியத் கல்ச்சுரல் சென்டரோட சப்போர்ட்டோட இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணாரு. வை ரஷ்யா? பிகாஸ் சோவியத் யூனியனுக்கு செஸ் ரொம்ப சீரியஸ் மேட்டர். அவங்க செஸ் புக்ஸ் கொடுத்தாங்க, ரஷ்யன் செஸ் மேகசீன்ஸ் வந்தது, செஸ் செட்ஸ், கிளாக்ஸ், and even Soviet players Chennai-க்கு வந்து simultaneous exhibitions conduct பண்ணாங்க. So, ஆழ்வார்பேட்டில் ஒரு ரூம், ஆனால் அந்த ரூமுக்குள்ள ரஷ்யாவோட செஸ் வேர்ல்டு சென்னைக்கு வந்தது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, சென்னைக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த கனெக்ஷன்ல இருந்து தான் செஸ் இவ்வளவு வளர்ந்துச்சு, நிறைய பிளேயர்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் ஆழ்வார்பேட்டை பத்தி பேசணும், ஆனா பாட்டுக்கு அப்புறம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. ആൽവാർപേട്ടിൽ ഇരുന്ന് ചെസ് ക്ലബ് പത്തി പേസുറോല്ല ടാൽ ചെസ് ക്ലബ്. அந்த செஸ் கிளப்ல ஒரு யங் பாய் ரெகுலரா வரும், வெரி கியூரியஸா இருப்பேன், வெரி ஃபாஸ்ட், லாட் ஆஃப் க்வெஸ்டன்ஸ். நேம் என்னன்னு தெரியுமா? விஸ்வநாதன் ஆனந்த், யங் விஷி. மேனுவல் ஆரன் செஸ் லெக்சர்ஸ் கண்டெக்ட் பண்ணும்போது ஆனந்த் ரெகுலர் அட்டெண்டரா இருந்தது. அண்ட் டால் செஸ் கிளப்ல இன்டர்நேஷனல் சோவியட் கிராண்ட் மாஸ்டர்ஸும் விசிட் பண்ணாங்க. யூரி அவேர்பாக், விளாடிமிர் பாக்கிரோவ், எவ்கெனி பாம்சுக். They played simultaneous exhibition games. Imagine pannunga, Chennai-la school age kids, opposite side Soviet chess masters, one board, one player, and sometimes one very young Anand. With a fascinating account, Anand later remembered playing against Vladimir Bagirov in a simultaneous exhibition. Anand offered a draw. Bagirov refused pannaru. And that moment became one of his early lessons in evaluating chess positions. So, Russian chess masters Chennai-ku vandhaanga, Chennai kids avangaloda play pannaanga, and among those kids, future world champion was sitting there. And decades later, Anand became India's first grandmaster, world champion, world's number one. And when he later met Russian President Vladimir Putin, and adukapram Russian President Vladimir Putin-a meet pannumbodhu, Anand mentioned that he had learned chess at a Soviet cultural center in Madras. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? சொல்ற பாட்டுக்கு அப்புறம். இது அகலி எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஆழ்வார்பேட் ஸ்டோரிஸ் பேசிட்டு இருக்கோம். ஆழ்வார்பேட்ல இருந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு எப்படி போனோம் இதை பத்தி பேசலாம். இது அகலி எஃப் எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜே ஹீரா வித் யூ. டால் செஸ் கிளப் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் மிகாயில் தால், தி லெஜெண்டரி சோவியத் லாட்வியன் வேர்ல்ட் சாம்பியன். அந்த கிளப் ஸ்டார்டட் வந்து சோவியத் கல்ச்சரல் சென்டர்ல 1972ல. அண்ட் டிகேட்ஸ் லேட்டர் என்ன ஆயிடுச்சு, ஆனந்த் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆயிடுச்சு, வேர்ல்ட் சாம்பியன், வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன். அண்ட் என்ன ஆயிடுச்சு, லேட்டர் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினை மீட் பண்றாங்க. ஸோ ஆனந்த் என்ன சொன்னாரு தெரியுமா, தட் அவங்க வந்து செஸ்ஸை சோவியத் கல்ச்சரல் சென்டர்ல மெட்ராஸ்ல தான் கத்துக்கிட்டோம்னு சொன்னேன். ஸோ புட்டின் என்ன சொன்ன தெரியுமா, ஸோ வி ப்ராட் திஸ் அப்போன் அவர் செல்ஃப்ல, நாங்களே நாங்களோட குழியை தோண்டிட்டோம்னு சொல்ற மாதிரி. ஆக்சுவலி தட் சச் அ பியூட்டிஃபுல் லைன் ஃபார் சென்னை செஸ் ஹிஸ்டரியில. ஏன்னா சோவியத் யூனியன் ஆழ்வார்பேட்டுக்கு வந்தோம், செஸ் புக்ஸ் கொண்டு வந்தோம், செஸ் மாஸ்டர்ஸை கொண்டு வந்தோம், நம்ம யங் பிளேயர்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஒன் ஆஃப் த யங் பிளேயர்ஸ் இவென்ச்சுவலி பிகம் விஸ்வநாத் ஆனந்த். ஸோ த தால் செஸ் கிளப் இவென்ச்சுவலி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா சோவியத் யூனியன் டிசால்வ் ஆயிடுச்சு அண்ட் ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ பை தென் அந்த சீட்ஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணியாச்சு அண்ட் சென்னை ஹேட் பிகம் அ செஸ் பவர் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி செஸ்ன்னு சொல்லும்போது, ஆழ்வார்பேட்டுன்னு சொல்லும்போது, விஸ்வநாதன் ஆனந்த்னு சொல்லும்போது, சோவியத் யூனியன் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா, ஹிஸ்ட்ரி பிடிக்குமா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும் அங்கே, நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், இதாஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. 1972 ആൽവാർപേട്ടിൽ ഒരു സ്മോൾ ചെസ് റെവല്യൂഷൻ സ്റ്റാർട്ട് ആച്ചു. അതെ പറ്റി നമ്മ பேசணும்ல. റഷ്യൻ കൾച്ചറൽ സെന്ററോട ലൈബ്രറിയിലെ ടാൽ ചെസ് ക്ലബ് സ്റ്റാർട്ട് பண்ணப்பட்டது. സോവിയറ്റ് കണക്ഷൻ, റഷ്യൻ ചെസ് ബുക്സ്, ചെസ് സെറ്റ്സ് அந்த പ്ലേസ്ல യങ് വിശ്വനാഥൻ ആനന്ദും ചെസ് ആടினார். ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங் க்வெஸ்சன், இப்போ இன்னைக்கு ஆழ்வார்பேட்டில் செஸ் இருக்கா? இருக்கு. சேம் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் பிரமைசஸ்ல இன்னைக்கும் செஸ் ட்ரெயினிங் நடந்துட்டு தான் இருக்கு. இம்மானுவல் செஸ் சென்டர் 1996 ஸ்டார்ட் ஆன செஸ் ட்ரெயினிங் சென்டர். ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்ல யங் பிளேயர்ஸ்க்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கு. சென்டரோட ஓன் வெப்சைட் சொல்றது என்னன்னா, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு ரெகுலரா யங்ஸ்டர்ஸ்க்கு அங்க செஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த பிளேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன் இருக்கு. இம்மானுவல் செஸ் சென்டரோட ஃபவுண்டர் டாக்டர் எபென்சர் ஜோசப், அவர் 1972 தால் செஸ் கிளப்ல சைல்ட்ஹுட்ல செஸ் ஆடிட்டு இருந்த ஒருத்தர். இப்போ அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு செஸ் டீச் பண்ணிட்டு இருக்காரு. சோ இமேஜின் பண்ணுங்க, 1970s ஒரு பையன் செஸ் போர்ட் முன்னாடி உட்கார்றாரு. இயர்ஸ் பாஸ் ஆகுது. செஸ் பிளேயரா இருந்த அந்த பையன் லேட்டர் டீச்சரா மாறாரு. இப்போ இன்னொரு ஜென்ரேஷன் ஆஃப் சில்ட்ரன் அந்த ஆழ்வார்பேட்டில் 64 ஸ்கொயர்ஸ் முன்னாடி உட்கார்றாங்க. செஸ் போர்ட் மாறல, ஆனா பிளேயர்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் ஆழ்வார்பேட்டுக்கு செஸ் ஹிஸ்டரி மட்டும் கொடுக்கல, ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருக்கு. இப்ப செக்மேட்டோட அடுத்த பாட்டு கேட்கிறோம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஆழ்வார்பேட் சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்றோம். ஸ்டே டியூன்ட்.